0: ஆனால் இப்போ நேற்று மதுராந்தகத்தில் 8 மணி நேரம் தெரு தெருவா ரோடு ரோடா டீ கடை டீ கடையா. இப்போதான் முதலமைச்சர் முத முத டீ கடையை பார்க்குறாரு. ஓ டீ கடைன்னா இதானா? ஓ இங்கே என்ன கிடைக்கும்? டீ கிடைக்குமா? ஓ ஓ இதான் டிராக்டரா? டிராக்டர் ஓட்டுறாரு, டீ விற்கிறாரு, டீ குடிக்கிறாரு. நாளைக்கு தாராபுரம் வர்றாரு. அதுவும் எப்படி? சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு விமானம், அப்புறம் கோவையிலேருந்து தாராபுரத்துக்கு சாலையெல்லாம் கிடையாது. ஐயா வந்து ஹெலிகாப்டரில் வர்றாரு.
1: With that, it's time for us to step in a very quick break. Don't go anywhere. After the break, we get to the details of the attack on political figures in Punjab.